வாய் சாவன் சஜல் பார்பாய் நா டிக்குவாலே நா ஹோ தோலே லோ வர்ணா துரு